அவ்வைக்கிட்ட வருவர் தேனுவா துப்புரங்க துப்புறாங்க தேனுவா துப்புரங்க துப்புறாங்க தேனுவா துப்புரங்க துப்புறாங்க தெத்தோரோ தெத்தோரமைய வைக்கி தெம்மத்தோய் கபுவைய மையே தாத்தோ